0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 3rd and 4th நாள் நிகழ்வுகள்.
2: ஸ்பெயின் நாட்டிற்கான தனது அதிகாரப்பூர்வ திருத்தூது பயணத்தின் முக்கிய கட்டமாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் June 9 இன்று மேட்ரிட் நகரிலிருந்து பார்சிலோனா நகருக்கு செல்கிறார். மேட்ரிட் நகரின் பயண திட்டங்களை நிறைவு செய்யும் விதமாக இன்று காலை மணி 10:20 மேட்ரிடில் உள்ள ஐஃபெமா கண்காட்சி மையத்தின் 3rd அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் திருத்தந்தை கலந்து கொள்கிறார். அங்கு தன்னார்வலர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். அந்த சந்திப்பை தொடர்ந்து காலை மணி 11:10 மேட்ரிடின் அடோல்ஃபோ சுவாராஸ் பராஹாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் பார்சிலோனா புறப்படுகிறார். மதியம் மணி 12:25 பார்சிலோனாவின் ஜோசப் தரடெல்லாஸ் எல்பிராட் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கு திருத்தந்தைக்கு அரசு அதிகாரிகளும் திரு அவை தலைவர்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். பார்சிலோனா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் 1 அளவில் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க புனித சிலுவை மற்றும் புனித யுலாலியா பேராலயத்தை வந்தடைகிறார். அங்கு நூற்றுக்கணக்கான நம்பிக்கையாளர்களின் வாழ்த்துளிக்கு இடையே நடைபெறும் சிறப்பு நண்பகல் ஜப வழிபாட்டிற்கு திருத்தந்தை தலைமை தாங்குகிறார். இன்றைய நாளின் இறுதி நிகழ்வாக இரவு 8 லூயிஸ் காம்பனிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்கும் எழுச்சிமிகு இரவு விழிப்பு வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்.
1: மேட்ரிட் நகரின் அல்முதேனா பேராலயத்தில் கர்தினால் ஜோஸ் கோபோ கானோ அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களை வரவேற்றார். இந்நிகழ்வில் மாட்ரிட், அல்காலா மற்றும் கெட்டாப் ஆகிய இடங்களிலிருந்து வந்த அருள் பணித்துவ மாணவர்கள், துறவியர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஸ்பெயின் நாட்டு அரசி சோபியா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருத்தந்தை ஆட்சி வரும் புனித பேதுருவின் வழிவந்த திருத்தந்தை பணியை மேட்ரிட் மற்றும் அதன் திருஅவை மாநிலத்தின் பாதுகாவலியான அல்மோதேனாவின் அன்னை மரியாளின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டதாக கூறிய கர்தினால், மேட்ரிட் நகரின் வரலாறு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழும் அல்முதேனா கன்னிமரியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். பல தலைமுறைகளாக அன்னை மரியா நம்பிக்கை, குணமளிப்பு, ஆறுதல் மற்றும் எதிர்நோக்கின் ஊற்றாக இருந்து வருகிறார் என்று கூறிய கர்தினால், அல்முதேனா என்ற பெயர் அரபு மொழியில் அல் முதைனா அதாவது கோட்டை அல்லது அரண் என்ற சொல்லிலிருந்து உருவானது என்றும், அன்னை மரியா இதன் நம்பிக்கையின் புகழிடமாகவும் எதிர்நோக்கின் காவலராகவும் திகழ்வதை எடுத்துரைக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஒரு பழமையான மரபை நினைவு கூர்ந்த அவர், படைப்பின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த அன்னை மரியாவின் திருவுருவம் பின்னர் நகரத்தின் மதில்களுக்குள் 2 எரியும் மெழுகுவத்திகளுக்குள் கண்டெடுக்கப்பட்டதை குறிப்பிட்டார். அன்றிலிருந்து உள்ளூர் திரு அவை அன்னை மரியா தாய்மை கூறிய பராமரிப்புடன் வழிநடத்தி வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இன்றைய கண்ணுக்கு தெரியாத சுவர்களான பயம், தனிமை, அலட்சியம்,

0: அன்பான சகோதர சகோதரிகளே, மேட்ரிட் பேராயர் அவர்கள் என் மீது கொண்டுள்ள அன்போடு ஆற்றிய நல்வரவேற்பு உரையாடலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறை மாவட்டத்தின் அன்னையாகவும் பாதுகாவலியாகவும் விளங்கும் அல்முதேனா அன்னைக்கு தங்களது பக்தியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக இன்று இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டின் போது அன்னை மரியாளின் மீது திருத்தந்தையாகிய நான் கொண்டுள்ள ஆழமான பாசத்தின் அடையாளமாக அவரது பாதங்களில் தங்க ரோஜாவை சமர்ப்பிக்கிறேன். மேட்ரிட் நகரின் எண்ணற்ற தலைமுறை நம்பிக்கையாளர்கள் பல நூற்றாண்டுகளாக தனது தெய்வீக மகனை தனது கைகளில் ஏந்தி நமக்கு காட்சியளிக்கும் இந்த தூய அன்னை மரியாளின் திருவுருவப்படத்தை மிகுந்த பக்தியோடு வணங்கி வந்துள்ளனர். கிறிஸ்தவ சமூகத்திற்கு பெரும் சவால்கள் நிறைந்த கடினமான காலகட்டங்கள் ஏற்பட்ட போது அன்னை மரியாளின் இந்த திருவுருவம் பாதுகாப்பிற்காக இந்நகரத்தின் பாதுகாப்பு அரண் சுவர்களுக்குள் ஒரு மறைவான பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டதாக பாரம்பரிய வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன. அவ்வாறே அந்த திருவுருவம் பல ஆண்டுகளாக அங்கு மறைந்திருந்தது. பின்னர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் அந்த சுவரின் ஒரு பகுதி அதிசயமாக இடிந்து விழுந்ததைத் தொடர்ந்து எவ்வித சேதமும் இன்றி முழுமையாக அப்படியே அந்த அன்னை மரியாளின் திருவுருவம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. உங்களால் ஆழமாக போற்றப்படும் இந்த தொன்மையான மரியன்னை பக்தி உங்கள் மக்களுக்கு உயிர் கொடுக்கும் கிறிஸ்தவ வேர்களின் அடையாளமாகும். உங்களது நம்பிக்கை பயணத்தை தொடர்ந்து தாங்கி பிடிக்கும் மாபெரும் நம்பிக்கையின் அடையாளமும் இதுவே. இடிந்து விழுந்த ஒரு சுவரின் வழியாகத்தான் அன்னை தனது மக்களோடு மீண்டும் இணைந்தார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத்தருகிறது. ஏனெனில் இயேசு தனது தூய அன்னையின் வழியாக நாம் பின்பற்ற அழைக்கும் பாதையை இது சுட்டி காட்டுகிறது. ஆரம்பத்தில் ஒரு சுவர் இடிந்து விழும்போது சத்தமும் குழப்பமும் ஏற்படுவது இயல்பு. இருப்பினும் அது புதிய இடங்களை திறக்கிறது, நல்வாய்ப்புகளை மீட்டெடுக்கிறது, மேலும் மறுசீரமைப்பிற்கான ஊக்கத்தை தருகிறது. இன்றைய நம் சமுதாயத்தில் மக்களை பாதுகாக்காமல் மாறாக அவர்களை பிரித்து தூரப்படுத்தி தனிமைப்படுத்தும் சுவர்கள் இன்னும் பல உள்ளன. சில நேரங்களில் அந்த சுவர்களுக்கு அப்பால் என்ன இருக்குமோ என்ற பயத்தினால் நாம் அவற்றை அப்படியே ஆதரித்து சொகுசாக வாழ நினைக்கிறோம். அல்லது பெரும்பாலான நேரங்களில் அவற்றை அப்படியே புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் அல்முதேனா அன்னை தனது பிரசன்னத்தாலும் அன்பான பாதுகாப்பாலும் நமக்கு வேறு ஒன்றை சொல்கிறார். புதிய ஆழமான மற்றும் நிலையான ஒன்றை நாம் உருவாக்க வேண்டுமானால் சுவர்களை தகர்த்தெறிய நாம் தயாராக இருக்க வேண்டும். புதிய தொடக்கங்களுக்கு திறந்த வெளிகள் தேவை. அப்போதுதான் நம்மால் மீண்டும் எல்லையை நோக்கி பார்க்க முடியும். ஆண்டவர் தனது தூய மக்களோடு நடந்து வருகிறார். அவர்களின் பயங்களை கேட்கிறார். நன்மைக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களது நம்பிக்கை சாட்சியத்தில் ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம் என்று உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போதுதான் தந்தையாம் இறைவனின் அன்பான திட்டத்தை உங்களால் தியானிக்க முடியும். பிறரன்பு பணியில் தொய்வடையாமல் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாய் இணைந்திருங்கள். நம்பிக்கையை இழக்காமல் இவ்வுலகில் உங்களது ஆன்மீக பணியில் ஒருவருக்கொருவர் துணையாக நில்லுங்கள். ஆண்டவரின் பெருமையை உலகறிய செய்து தனது மீட்பராகிய இறைவனில் எப்போதுமே அகமகிழ்ந்து பாடிய மகிழ்ச்சி பாடலின் நாயகியாம் அல்முதேனா அன்னை மரியாளின் முன்மாதிரியாலும் அவரது பரிந்துரையாலும் இயேசுவின் மீதும் திரு அவையின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள விசுவாச அன்பை இறைவன் இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்த வேண்டும் என நான் வேண்டுகிறேன். உலகளாவிய ஒற்றுமை, சகோதரத்துவ தோழமை மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை மீண்டும்
1: மேட்ரிட்டில் உள்ள உலக புகழ் பெற்ற சாண்டியாகோ பெர்னாபியோ அரங்கில் மறைமாவட்ட சமூகம் பங்கேற்க சந்திப்பு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு வருகை தந்த திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு மேட்ரிட்டின் பேராயர் கர்தினால் ஜோஸ் கோபோ கானோ சிறப்பான வரவேற்பு உரை ஆற்றினார். புனித அகஸ்தினாரின் புகழ்பெற்ற வார்த்தைகளான ஆண்டவருக்கு ஒரு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்பதை மேற்கோள் காட்டி தனது உரையை தொடங்கிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், திரு அவை என்பது வெறும் குரலால் மட்டுமல்லாமல் தனது இதயத்தாலும் வாழ்வாலும் இறைவனை பாட அழைக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துரைத்தார். இறை மக்கள்தான் திரு அவையின் உண்மையான வடிவம் என்றும், அவர்கள் பன்முகத்தன்மையில் ஒன்றிணைந்து ஒன்றிப்பு மற்றும் பகிரப்பட்ட பணியின் மூலம் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள் எடுத்துக்காட்டினார். மேலும் தண்ணீரை உவமையாக கொண்டு திருமுழுக்குத்தான் கிறிஸ்தவ அடையாளத்தின் ஊற்று மற்றும் திரு அவையின் ஒன்றிப்பின் அடித்தளம் என்று சுட்டிக்காட்டிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், பிரிவினைகளும் மோதல்களும் நிறைந்துள்ள இன்றைய உலகில் திரு அவையானது ஒன்றிப்பு, நம்பிக்கை, செவிமடுத்தல், பகுத்தறிவு மற்றும் தூய ஆவியாரை திறந்த மனதுடன் சந்திப்பதற்கான உன்னத அடையாளமாக மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உண்மையான ஒன்றிணைந்த பயணத்திற்கு வெறும் பல குரல்கள் ஒலிப்பது மட்டும் போதாது.

0: மாறாக அவர்களுக்கிடையே நல்லிணக்கம் தேவை என்று கூறிய கர்தினால் ஜோஸ்கோபோ அவர்கள், மௌனமாக இருப்பது மிகப்பெரிய ஆபத்து அல்ல, மாறாக பிரிவினைதான் பேராபத்து என்றும், கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செவிமடுத்து தூய ஆவியானவர் தங்களை வழிநடத்த அனுமதிக்கும் போதுதான் உண்மையான நல்லிணக்கம் உருவாகும் என்றும் எடுத்து காட்டினார். இறுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு மேட்ரிட் திரு அவையின் முழுமையான ஆதரவை உறுதியளித்த கர்தினால் ஜோஸ்கோபோ, மேட்ரிட் மறைமாவட்டங்கள் இந்த உலகிற்கு நம்பிக்கை, ஒன்றிப்பு மற்றும் எதிர்நோக்கின் புதிய பாடலாக மாறும் என்ற தனது அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தி உரையை நிறைவு செய்தார்.
1: ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சாண்டியாகோ பெர்னவியூ மைதானத்தில் மேட்ரிட் உயர்மறை மாவட்டத்தின் இளைஞர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினரை திருத்தந்தை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
2: அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுது நம்பிக்கையின் ஒரு ஆழமான கீதமாக மாறியுள்ளது. இறைவனை போற்றுவதிலும் இந்த அற்புதமான திரு அவை குடும்பத்தின் உறவுகளை வலுப்படுத்துவதிலும் உங்களுடன் என் குரலையும் இணைத்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் இதயங்கள் கண்டிப்பாக பாட வேண்டும், ஏனெனில் நம்பிக்கை என்பது வெறும் உண்மைகளையும் எண்ணங்களையும் பற்றியது மட்டுமல்ல, அது இறைவனின் அன்பின் ஒளியில் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை ஒன்றிணைந்து கண்டறிவதாகும். நீங்கள் பன்முகத்தன்மை, வாய்ப்புகள், சவால்கள் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் நகரத்தின் மையப்பகுதியில் வாழும் திரு அவையாக இருக்கிறீர்கள். இத்தகையதொரு சூழலில் நற்செய்தி நமக்கு நம்பிக்கையின் ஊற்றாக மாறுகிறது. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது கடந்து போகும் ஒரு தற்காலிக உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அது இயேசு கிறிஸ்துவுடனான சந்திப்பில் ஆழமாக வேரூன்றிய ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அவரது வாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவை வரலாற்றையும் நம் இதயங்களையும் தொடர்ந்து மாற்றியமைக்கின்றன. திருமுழுக்கின் வழியாக நம் வாழ்வு மாற்றமடைகிறது. நம்முடைய கொடைகள், அனுபவங்கள் மற்றும் திறமைகள் இனி நமக்கு மட்டுமே சொந்தமானவை அல்ல, அவை பொது நலனுக்காக சேவையில் ஒப்படைக்கப்படுகின்றன. இது எல்லோரையும் ஒரே அச்சில் வார்ப்பதற்கு வழிவகுக்காது, மாறாக பன்முகத்தன்மையில் ஒருமித்த ஒத்திசைவுக்கு வழிவகுக்கிறது. திரு அவையானது செவிமடுத்தல், உரையாடல் மற்றும் ஒன்றிணைந்த பயணம் ஆகியவற்றின் மூலம் வேறுபாடுகளை ஒரு புதிய ஆற்றலாக மாற்றவும், நீதியையும் சகோதரத்துவத்தையும் ஒன்றிணைந்து கட்டியெழுப்பவும் அழைக்கப்படுகிறது. இன்று புதிய கருத்துக்கள், கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் உருவாகி வரும் இந்த நகரத்தின் மையப்பகுதியை சென்றடைய வேண்டிய சவாலை திரு அவை எதிர்கொள்கிறது. நமக்கு நன்கு பழகிய குழுக்களுக்குள்ளேயே நம்மை நாம் சுருக்கிக் கொள்வதை தவிர்த்து மற்றவர்களை சந்திக்க எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். உண்மை என்பது ஒரு கூட்டு இசை விருந்தை போன்றது. அது எந்த ஒரு தனிமனித குரலை விடவும் மிகவும் வளமானது. நமக்கு முன்பாகவே சென்று நாம் இன்னும் சிந்தித்து பார்க்காத இடங்களில் நமக்காக காத்திருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தொடர்ந்து தேட வேண்டும். மேட்ரிட் என்பது பல பாரம்பரியங்களையும் மக்களையும் கொண்ட ஒரு நகரம். இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதரையும் இறைவன் அறிவார், அவர்கள் மீது அன்பு கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவே நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தி, அதை நாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். ஏனெனில் அனைவரும் வாழ்வை பெறுவதற்கும் அதை முழுமையாக பெறுவதற்கும் படைக்கப்பட்டவர்கள். தூய ஆவியார் திரு அவைக்கு என்ன சொல்கிறார் என்பதை ஒன்றிணைந்து கேட்பதற்கும், கூட்டாக பகுத்தறிந்து தெளிவடைவதற்கும், வளர்த்து கொள்வதற்கும் அருட்பணியாளர்களையும் நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். ஒன்றிணைந்த பயணம் என்பது ஏதோ ஒரு அலுவலக நடைமுறை அல்ல, அது செவிமடுத்தல், மனமாற்றம் மற்றும் மறைபரப்பு பணி ஆகியவற்றின் பாதையாகும். தூய ஆவியானவர் அழைப்புகளை எழுப்புகிறார், சமூகங்களை புதுப்பிக்கிறார், நம்மை புதிய எல்லைகளை நோக்கி வழிநடத்துகிறார். இன்று நாம் கேட்ட சாட்சியங்கள் மக்கள் தங்களுக்குரிய அங்கீகாரம், பொறுப்புணர்வு மற்றும் நன்றியுணர்வை எங்கு கண்டுகொள்கிறார்களோ அத்தகைய ஒரு வாழும் திரு அவையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. உங்கள் முகங்களிலும் உங்கள் வாழ்விலும் இறைவனின் வார்த்தை தெளிவாக தெரியும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் அனைவருக்கும் ஒரு திறந்த விவிலியமாக திகழுங்கள். அன்பு மட்டுமே ஒவ்வொரு மனிதரையும் தன் சொந்த இல்லத்தில் இருப்பது போல உணரச் செய்யும் மொழியாகும். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.
0: ஜூன் 9 செவ்வாய் அன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள கண்காட்சி மையத்தின் 3வது அரங்கில் கூடியிருந்த கத்தோலிக்க தன் ஆர்வலர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனை போற்றுவதிலும் இந்த அழகான திரு அவை குடும்பத்தின் பிணைப்பை வலுப்படுத்துவதிலும் உங்களுடன் எனது குரலையும் இணைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இணைந்து பாடும் இப்பாடல் வெறும் தரவுகளும் எண்ணங்களும் மட்டுமே ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட முடியாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மாறாக நமது இதயங்கள் ஒன்றிணைந்து பாட வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் அனைவரும் இணைந்து கண்டறியவும் நம் வாழ்வில் இறைவனின் பிரசன்னத்தை கொண்டாடவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். குறிப்பாக கிறிஸ்துவின் மீட்பு பணிகளை நாம் நினைவு கூறும் திரு அவை வழிபாட்டின் வழியாக இதனை நாம் செய்கிறோம். கலாச்சாரமும் பன்முகத்தன்மையும் நிறைந்த ஒரு மாபெரும் நகரத்தின் மையப்பகுதியில் நீங்கள் ஒரு திரு அவையாக வாழ்ந்து வருகிறீர்கள். அதே வேளையில் சவால்கள், ஏமாற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மைகளும் இந்நகர சூழலில் நிறைந்துள்ளன. இத்தகைய சூழ்நிலைகளும் நற்செய்தி நமக்கான நம்பிக்கையின் பாதையை திறந்து காட்டுகிறது. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது கடந்து போகும் ஒரு தற்காலிக உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அது தனி நபர்களையும் குடும்பங்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புதுப்பிக்கும் ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். திருமுழுக்கு என்பது உண்மையிலேயே நமது வாழ்க்கையை மாற்றியமைக்கின்றது. நாம் வெவ்வேறு பின்னணிகளில் இருந்து வந்திருந்தாலும் கிறிஸ்துவின் வழியில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்துள்ளோம். பன்முகத்தன்மை என்பது ஒருபோதும் அச்சுறுத்தல் அல்ல, மாறாக அது ஒரு கொடை. ஒற்றுமை என்பது எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதல்ல என்பதை திரு அவை நமக்கு காட்டுகிறது. பிறருக்கு செவி சாய்த்தல், உரையாடல் மற்றும் கூட்டு பொறுப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் நம்மிடையே உள்ள வேறுபாடுகளை சகோதரத்துவமாகவும் அமைதியாகவும் நம்மால் மாற்றியமைக்க முடியும். பெரிய நகரங்களில் திரு அவையின் ஆன்மீக பணி இன்று மிக அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. புதிய சிந்தனைகளும் நவீன கலாச்சாரங்களும் எதிர்காலத்திற்கான புதிய பார்வையாளர்களும் எந்தெந்த இடங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய நம்பிக்கை சாட்சியமாக விளங்குகிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இதற்கு நமக்கு தேவையானது குறுகிய எண்ணங்கள் இல்லாத பரந்த மனப்பான்மை, மக்களை நேரில் சந்திக்கும் பண்பு மற்றும் கிறிஸ்து ஏற்கனவே எங்கு ஒளிர்கிறாரோ அங்கு அவரை துணிச்சலோடு தேடிச் சென்று கண்டடைவதே ஆகும். இதன் காரணமாக நாம் நமக்கு தெரிந்த நெருக்கமான வட்டங்களுக்குள்ளேயே முடங்கி போய்விடக்கூடாது. நாம் நம்மை எல்லைகளை தாண்டி வெளியே வரவும் மற்றவர்களை அன்போடும் கனிவோடும் சந்திக்கவும் நமது வாழ்க்கை முறையின் மூலமாகவே நற்செய்தியை அறிவிக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். கனிவான அன்பு என்பது ஒரு சிறிய விடயம் அல்ல, அது மூடிய கதவுகளை திறக்கிறது, மனக்காயங்களை குணப்படுத்துகிறது. மேலும் மக்கள் தாங்கள் வரவேற்கப்படுவதையும் நேசிக்கப்படுவதையும் உணர செய்கிறது. உங்களது சபைகள், சமூக கூட்டமைப்புகள் மற்றும் பங்கு கூட்டங்கள் வெறும் நிர்வாக அமைப்புகளாக மட்டுமே சுருங்கிவிடக்கூடாது. மாறாக அவை தூய ஆவியாரின் குரலுக்கு செவி சாய்க்கும் இடங்களாகவும் இறைவன் நமக்கு காட்டும் பாதையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தேடும் தடங்களாகவும் விளங்க வேண்டும். எனவே பிறருக்கு செவி சாய்க்கும் பண்பையும் தெளிந்து தேர்தலையும் வளர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். நமது ஆன்மீக பணியாளர்கள் எப்போதும் தங்களது மக்களுடன் நெருங்கி பழகி அவர்களின் குரலுக்கு செவி சாய்த்து அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அப்போதுதான் நற்செய்தியின் உண்மையான மகிழ்ச்சி அவர்களின் திருப்பணியை புதுப்பிக்கும். அன்பான நம்பிக்கையாளர்களே, நீங்கள் எதற்கும் தயங்கவோ அஞ்சவோ தேவையில்லை. நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் நம்பிக்கை பாதைக்கு திரும்புபவர்களையும் முதன்முறையாக கிறிஸ்துவை அறிந்து கொள்பவர்களையும் திறந்த மனதுடன் இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் உங்களது வாழ்க்கையை ஒரு வாழும் நற்செய்தியாக அமையட்டும். ஏனெனில் அன்பு என்ற உலகளாவிய மொழி மட்டும்தான் ஒரு மனிதனை எங்கிருந்தாலும் அவனது சொந்த இல்லத்தில் இருப்பதைப் போன்ற பாதுகாப்பான உணர்வை தரும். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இறையாசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 3rd and 4th நாள் நிகழ்வுகள்.
2: ஸ்பெயின் நாட்டிற்கான தனது அதிகாரப்பூர்வ திருத்தூது பயணத்தின் முக்கிய கட்டமாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் June 9 இன்று மேட்ரிட் நகரிலிருந்து பார்சிலோனா நகருக்கு செல்கிறார். மேட்ரிட் நகரின் பயண திட்டங்களை நிறைவு செய்யும் விதமாக இன்று காலை மணி 10:20 மேட்ரிடில் உள்ள ஐஃபெமா கண்காட்சி மையத்தின் 3rd அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் திருத்தந்தை கலந்து கொள்கிறார். அங்கு தன்னார்வலர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். அந்த சந்திப்பை தொடர்ந்து காலை மணி 11:10 மேட்ரிடின் அடோல்ஃபோ சுவாரஸ் பராஹாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் பார்சிலோனா புறப்படுகிறார். மதியம் மணி 12:25 பார்சிலோனாவின் ஜோசப் தரடெல்லாஸ் எல்பிராட் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கு திருத்தந்தைக்கு அரசு அதிகாரிகளும் திரு அவை தலைவர்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். பார்சிலோனா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் 1 அளவில் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க புனித சிலுவை மற்றும் புனித யுலாலியா பேராலயத்தை வந்தடைகிறார். அங்கு நூற்றுக்கணக்கான நம்பிக்கையாளர்களின் வாழ்த்துளிக்கு இடையே நடைபெறும் சிறப்பு நண்பகல் ஜப வழிபாட்டிற்கு திருத்தந்தை தலைமை தாங்குகிறார். இன்றைய நாளின் இறுதி நிகழ்வாக இரவு 8 லூயிஸ் காம்பனிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்கும் எழுச்சிமிகு இரவு விழிப்பு வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்.
1: மேட்ரிட் நகரின் அல்மூதேனா பேராலயத்தில் கர்தினால் ஜோஸ் கோபோ கானோ அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களை வரவேற்றார். இந்நிகழ்வில் மேட்ரிட், அல்காலா மற்றும் கெட்டாப் ஆகிய இடங்களிலிருந்து வந்த அருள் பணித்துவ மாணவர்கள், துறவியர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஸ்பெயின் நாட்டு அரசி சோபியா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருத்தந்தை ஆட்சி வரும் புனித பேதுருவின் வழிவந்த திருத்தந்தை பணியை மேட்ரிட் மற்றும் அதன் திருஅவை மாநிலத்தின் பாதுகாவலியான அல்மோதேனாவின் அன்னை மரியாளின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டதாக கூறிய கர்தினால், மேட்ரிட் நகரின் வரலாறு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழும் அல்மோதேனா கன்னிமரியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். பல தலைமுறைகளாக அன்னை மரியா நம்பிக்கை, குணமளிப்பு, ஆறுதல் மற்றும் எதிர்நோக்கின் ஊற்றாக இருந்து வருகிறார் என்று கூறிய கர்தினால், அல்மூதேனா என்ற பெயர் அரபு மொழியில் அல் முதைனா அதாவது கோட்டை அல்லது அரண் என்ற சொல்லிலிருந்து உருவானது என்றும், அன்னை மரியா இது நம்பிக்கையின் புகழிடமாகவும் எதிர்நோக்கின் காவலராகவும் திகழ்வதை எடுத்துரைக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஒரு பழமையான மரபை நினைவு கூர்ந்த அவர், படைப்பின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த அன்னை மரியாவின் திருவுருவம் பின்னர் நகரத்தின் மதில்களுக்குள் 2 எரியும் மெழுகுவத்திகளுக்குள் கண்டெடுக்கப்பட்டதை குறிப்பிட்டார். அன்றிலிருந்து உள்ளூர் திரு அவை அன்னை மரியா தாய்மை கூறிய பராமரிப்புடன் வழிநடத்தி வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இன்றைய கண்ணுக்கு தெரியாத சுவர்களான பயம், தனிமை, அலட்சியம் மற்றும் பிளவு ஆகியவை மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி வருகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய கருதினால் அவர்கள், அன்னை மரியாவை உற்று நோக்குவதன் மூலம் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் இணைக்கும் பாலங்களை உருவாக்கவும், அமைதியை வளர்க்கவும், சகோதரத்துவம் மிக்க சமூகங்களை உருவாக்கவும் ஊக்கம் பெறுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். இறுதியாக திரு அவையை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தியதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து தனது வரவேற்பு உரையை நிறைவு செய்தார்.
2: June 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள அல்மூதேனாவின் புனித மரியால் பேராலயத்திற்கு சென்று அங்கு இடம்பெற்ற வழிபாட்டில் பங்கு கொண்டு திருத்தந்தை உரை நிகழ்த்தினார். அவ்வழிபாட்டில் இடம்பெற்ற திருத்தந்தையின் உரை, அன்பான சகோதர சகோதரிகளே, மேட்ரிட் பேராயர் அவர்கள் என் மீது கொண்டுள்ள அன்போடு ஆற்றிய நல்வரவேற்பு உரையாடலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறைமாவட்டத்தின் அன்னையாகவும் பாதுகாவலியாகவும் விளங்கும் அல்மூதேனா அன்னைக்கு தங்களது பக்தியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக இன்று இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டின் போது அன்னை மரியாளின் மீது திருத்தந்தையாகிய நான் கொண்டுள்ள ஆழமான பாசத்தின் அடையாளமாக அவரது பாதங்களில் தங்க ரோஜாவை சமர்ப்பிக்கிறேன். மேட்ரிட் நகரின் எண்ணற்ற தலைமுறை நம்பிக்கையாளர்கள் பல நூற்றாண்டுகளாக தனது தெய்வீக மகனை தனது கைகளில் ஏந்தி நமக்கு காட்சியளிக்கும் இந்த தூய அன்னை மரியாளின் திருவுருவப்படத்தை மிகுந்த பக்தியோடு வணங்கி வந்துள்ளனர். கிறிஸ்தவ சமூகத்திற்கு பெரும் சவால்கள் நிறைந்த கடினமான காலகட்டங்கள் ஏற்பட்ட போது அன்னை மரியாளின் இந்த திருவுருவம் பாதுகாப்பிற்காக இந்நகரத்தின் பாதுகாப்பு அரண் சுவர்களுக்குள் ஒரு மறைவான பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டதாக பாரம்பரிய வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன. அவ்வாறே அந்த திருவுருவம் பல ஆண்டுகளாக அங்கு மறைந்திருந்தது. பின்னர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் அந்த சுவரின் ஒரு பகுதி அதிசயமாக இடிந்து விழுந்ததைத் தொடர்ந்து எவ்வித சேதமும் இன்றி முழுமையாக அப்படியே அந்த அன்னை மரியாளின் திருவுருவம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. உங்களால் ஆழமாக போற்றப்படும் இந்த தொன்மையான மரியன்னை பக்தி உங்கள் மக்களுக்கு உயிர் கொடுக்கும் கிறிஸ்தவ வேர்களின் அடையாளமாகும். உங்களது நம்பிக்கை பயணத்தை தொடர்ந்து தாங்கி பிடிக்கும் மாபெரும் நம்பிக்கையின் அடையாளமும் இதுவே. இடிந்து விழுந்த ஒரு சுவரின் வழியாகத்தான் அன்னை தனது மக்களோடு மீண்டும் இணைந்தார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத்தருகிறது. ஏனெனில் இயேசு தனது தூய அன்னையின் வழியாக நாம் பின்பற்ற அழைக்கும் பாதையை இது சுட்டி காட்டுகிறது. ஆரம்பத்தில் ஒரு சுவர் இடிந்து விழும்போது சத்தமும் குழப்பமும் ஏற்படுவது இயல்பு. இருப்பினும் அது புதிய இடங்களை திறக்கிறது, நல்வாய்ப்புகளை மீட்டெடுக்கிறது, மேலும் மறுசீரமைப்பிற்கான ஊக்கத்தை தருகிறது. இன்றைய நம் சமுதாயத்தில் மக்களை பாதுகாக்காமல் மாறாக அவர்களை பிரித்து தூரப்படுத்தி தனிமைப்படுத்தும் சுவர்கள் இன்னும் பல உள்ளன. சில நேரங்களில் அந்த சுவர்களுக்கு அப்பால் என்ன இருக்குமோ என்ற பயத்தினால் நாம் அவற்றை அப்படியே ஆதரித்து சொகுசாக வாழ நினைக்கிறோம், அல்லது பெரும்பாலான நேரங்களில் அவற்றை அப்படியே புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் அல்முதேனா அன்னை தனது பிரசன்னத்தாலும் அன்பான பாதுகாப்பாலும் நமக்கு வேறு ஒன்றை சொல்கிறார். புதிய ஆழமான மற்றும் நிலையான ஒன்றை நாம் உருவாக்க வேண்டுமானால் சுவர்களை தகர்த்தெறிய நாம் தயாராக இருக்க வேண்டும். புதிய தொடக்கங்களுக்கு திறந்த வெளிகள் தேவை. அப்போதுதான் நம்மால் மீண்டும் எல்லையை நோக்கி பார்க்க முடியும். ஆண்டவர் தனது தூய மக்களோடு நடந்து வருகிறார். அவர்களின் பயங்களை கேட்கிறார். நன்மைக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களது நம்பிக்கை சாட்சியத்தில் ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம் என்று உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போதுதான் தந்தையாம் இறைவனின் அன்பான திட்டத்தை உங்களால் தியானிக்க முடியும். பிறரன்பு பணியில் தொய்வடையாமல் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாய் இணைந்திருங்கள். நம்பிக்கையை இழக்காமல் இவ்வுலகில் உங்களது ஆன்மீக பணியில் ஒருவருக்கொருவர் துணையாக நில்லுங்கள். ஆண்டவரின் பெருமையை உலகறிய செய்து தனது மீட்பராகிய இறைவனில் எப்போதுமே அகமகிழ்ந்து பாடிய மகிழ்ச்சி பாடலின் நாயகியாம் அல்முதேனா அன்னை மரியாளின் முன்மாதிரியாலும் அவரது பரிந்துரையாலும் இயேசுவின் மீதும் திரு அவையின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள விசுவாச அன்பை இறைவன் இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்த வேண்டும் என நான் வேண்டுகிறேன். உலகளாவிய ஒற்றுமை, சகோதரத்துவ தோழமை மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை மீண்டும்
1: மேட்ரிட்டில் உள்ள உலக புகழ் பெற்ற சாண்டியாகோ பெர்னாபியோ அரங்கில் மறைமாவட்ட சமூகம் பங்கேற்க சந்திப்பு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு வருகை தந்த திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு மேட்ரிட்டின் பேராயர் கர்தினால் ஜோஸ் கோபோ கானோ சிறப்பான வரவேற்பு உரை ஆற்றினார். புனித அகஸ்தினாரின் புகழ்பெற்ற வார்த்தைகளான ஆண்டவருக்கு ஒரு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்பதை மேற்கோள் காட்டி தனது உரையை தொடங்கிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், திரு அவை என்பது வெறும் குரலால் மட்டுமல்லாமல் தனது இதயத்தாலும் வாழ்வாலும் இறைவனை பாட அழைக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துரைத்தார். இறை மக்கள்தான் திரு அவையின் உண்மையான வடிவம் என்றும், அவர்கள் பன்முகத்தன்மையில் ஒன்றிணைந்து ஒன்றிப்பு மற்றும் பகிரப்பட்ட பணியின் மூலம் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள் எடுத்துக்காட்டினார். மேலும் தண்ணீரை உவமையாக கொண்டு திருமுழுக்குத்தான் கிறிஸ்துவ அடையாளத்தின் ஊற்று மற்றும் திரு அவையின் ஒன்றிப்பின் அடித்தளம் என்று சுட்டிக்காட்டிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், பிரிவினைகளும் மோதல்களும் நிறைந்துள்ள இன்றைய உலகில் திரு அவையானது ஒன்றிப்பு, நம்பிக்கை, செவிமடுத்தல், பகுத்தறிவு மற்றும் தூய ஆவியாரை திறந்த மனதுடன் சந்திப்பதற்கான உன்னத அடையாளமாக மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உண்மையான ஒன்றிணைந்த பயணத்திற்கு வெறும் பல குரல்கள் ஒலிப்பது மட்டும் போதாது, மாறாக அவர்களுக்கிடையே நல்லிணக்கம் தேவை என்று கூறிய கர்தினால் ஜோஸ் கோபோ அவர்கள், மௌனமாக இருப்பது மிகப்பெரிய ஆபத்து அல்ல, மாறாக பிரிவினைதான் பேராபத்து என்றும், கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செவிமடுத்து தூய ஆவியானவர் தங்களை வழிநடத்த அனுமதிக்கும் போதுதான் உண்மையான நல்லிணக்கம் உருவாகும் என்றும் எடுத்துக்காட்டினார். இறுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு மேட்ரிட் திரு அவையின் முழுமையான ஆதரவை உறுதியளித்த கர்தினால் ஜோஸ் கோபோ, மேட்ரிட் மறைமாவட்டங்கள் இந்த உலகிற்கு நம்பிக்கை, ஒன்றிப்பு மற்றும் எதிர்நோக்கின் புதிய பாடலாக மாறும் என்ற தனது அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தி உரையை நிறைவு செய்தார்.
2: ஜூன் 8 திங்களன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சாண்டியாகோ பெர்னவியூ மைதானத்தில் மேட்ரிட் உயர்மறை மாவட்டத்தின் இளைஞர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் பொது நிலையினரை திருத்தந்தை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
3: அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுது நம்பிக்கையின் ஒரு ஆழமான கீதமாக மாறியுள்ளது. இறைவனை போற்றுவதிலும் இந்த அற்புதமான திரு அவை குடும்பத்தின் உறவுகளை வலுப்படுத்துவதிலும் உங்களுடன் என் குரலையும் இணைத்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் இதயங்கள் கண்டிப்பாக பாட வேண்டும். ஏனெனில் நம்பிக்கை என்பது வெறும் உண்மைகளையும் எண்ணங்களையும் பற்றியது மட்டுமல்ல, அது இறைவனின் அன்பின் ஒளியில் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை ஒன்றிணைந்து கண்டறிவதாகும். நீங்கள் பன்முகத்தன்மை, வாய்ப்புகள், சவால்கள் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் நகரத்தின் மையப்பகுதியில் வாழும் திரு அவையாக இருக்கிறீர்கள். இத்தகையதொரு சூழலில் நற்செய்தி நமக்கு நம்பிக்கையின் ஊற்றாக மாறுகிறது. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது கடந்து போகும் ஒரு தற்காலிக உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அது இயேசு கிறிஸ்துவுடனான சந்திப்பில் ஆழமாக வேரூன்றிய ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அவரது வாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவை வரலாற்றையும் நம் இதயங்களையும் தொடர்ந்து மாற்றியமைக்கின்றன. திருமுழுக்கின் வழியாக நம் வாழ்வு மாற்றமடைகிறது. நம்முடைய கொடைகள், அனுபவங்கள் மற்றும் திறமைகள் இனி நமக்கு மட்டுமே சொந்தமானவை அல்ல. அவை பொது நலனுக்காக சேவையில் ஒப்படைக்கப்படுகின்றன. இது எல்லோரையும் ஒரே அச்சில் வார்ப்பதற்கு வழிவகுக்காது, மாறாக பன்முகத்தன்மையில் ஒருமித்த ஒத்திசைவுக்கு வழிவகுக்கிறது. திரு அவையானது செவிமடுத்தல், உரையாடல் மற்றும் ஒன்றிணைந்த பயணம் ஆகியவற்றின் மூலம் வேறுபாடுகளை ஒரு புதிய ஆற்றலாக மாற்றவும், நீதியையும் சகோதரத்துவத்தையும் ஒன்றிணைந்து கட்டியெழுப்பவும் அழைக்கப்படுகிறது. இன்று புதிய கருத்துக்கள், கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் உருவாகி வரும் இந்த நகரத்தின் மையப்பகுதியை சென்றடைய வேண்டிய சவாலை திரு அவை எதிர்கொள்கிறது. நமக்கு நன்கு பழகிய குழுக்களுக்குள்ளேயே நம்மை நாம் சுருக்கிக் கொள்வதை தவிர்த்து மற்றவர்களை சந்திக்க எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். உண்மை என்பது ஒரு கூட்டு இசை விருந்தை போன்றது. அது எந்த ஒரு தனிமனித குரலை விடவும் மிகவும் வளமானது. நமக்கு முன்பாகவே சென்று நாம் இன்னும் சிந்தித்து பார்க்காத இடங்களில் நமக்காக காத்திருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தொடர்ந்து தேட வேண்டும். மேட்ரிட் என்பது பல பாரம்பரியங்களையும் மக்களையும் கொண்ட ஒரு நகரம். இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதரையும் இறைவன் அறிவார். அவர்கள் மீது அன்பு கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவே நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தி. அதை நாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். ஏனெனில் அனைவரும் வாழ்வை பெறுவதற்கும் அதை முழுமையாக பெறுவதற்கும் படைக்கப்பட்டவர்கள். தூய ஆவியார் திரு அவைக்கு என்ன சொல்கிறார் என்பதை ஒன்றிணைந்து கேட்பதற்கும், கூட்டாக பகுத்தறிந்து தெளிவடைவதற்கும், வளர்த்து கொள்வதற்கும் அருட்பணியாளர்களையும் நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். ஒன்றிணைந்த பயணம் என்பது ஏதோ ஒரு அலுவலக நடைமுறை அல்ல. அது செவிமடுத்தல், மனமாற்றம் மற்றும் மறைபரப்பு பணி ஆகியவற்றின் பாதையாகும். தூய ஆவியானவர் அழைப்புகளை எழுப்புகிறார், சமூகங்களை புதுப்பிக்கிறார், நம்மை புதிய எல்லைகளை நோக்கி வழிநடத்துகிறார். இன்று நாம் கேட்ட சாட்சியங்கள் மக்கள் தங்களுக்குரிய அங்கீகாரம், பொறுப்புணர்வு மற்றும் நன்றியுணர்வை எங்கு கண்டு கொள்கிறார்களோ அத்தகைய ஒரு வாழும் திரு அவையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. உங்கள் முகங்களிலும் உங்கள் வாழ்விலும் இறைவனின் வார்த்தை தெளிவாக தெரியும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் அனைவருக்கும் ஒரு திறந்த விவிலியமாக திகழுங்கள். அன்பு மட்டுமே ஒவ்வொரு மனிதரையும் தன் சொந்த இல்லத்தில் இருப்பது போல உணரச் செய்யும் மொழியாகும். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: ஜூன் 9 செவ்வாய் அன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக மேட்ரிட் நகரில் அமைந்துள்ள கண்காட்சி மையத்தின் 3வது அரங்கில் கூடியிருந்த கத்தோலிக்க தன் ஆர்வலர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனை போற்றுவதிலும் இந்த அழகான திரு அவை குடும்பத்தின் பிணைப்பை வலுப்படுத்துவதிலும் உங்களுடன் எனது குரலையும் இணைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இணைந்து பாடும் இப்பாடல் வெறும் தரவுகளும் எண்ணங்களும் மட்டுமே ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட முடியாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மாறாக நமது இதயங்கள் ஒன்றிணைந்து பாட வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் அனைவரும் இணைந்து கண்டறியவும் நம் வாழ்வில் இறைவனின் பிரசன்னத்தை கொண்டாடவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். குறிப்பாக கிறிஸ்துவின் மீட்பு பணிகளை நாம் நினைவு கூறும் திரு அவை வழிபாட்டின் வழியாக இதனை நாம் செய்கிறோம். கலாச்சாரமும் பன்முகத்தன்மையும் நிறைந்த ஒரு மாபெரும் நகரத்தின் மையப்பகுதியில் நீங்கள் ஒரு திரு அவையாக வாழ்ந்து வருகிறீர்கள். அதே வேளையில் சவால்கள், ஏமாற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மைகளும் இந்நகர சூழலில் நிறைந்துள்ளன. இத்தகைய சூழ்நிலைகளும் நற்செய்தி நமக்கான நம்பிக்கையின் பாதையை திறந்து காட்டுகிறது. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது கடந்து போகும் ஒரு தற்காலிக உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அது தனி நபர்களையும் குடும்பங்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புதுப்பிக்கும் ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். திருமுழுக்கை என்பது உண்மையிலேயே நமது வாழ்க்கையை மாற்றியமைக்கின்றது. நாம் வெவ்வேறு பின்னணிகளில் இருந்து வந்திருந்தாலும் கிறிஸ்துவின் வழியில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்துள்ளோம். பன்முகத்தன்மை என்பது ஒருபோதும் அச்சுறுத்தல் அல்ல, மாறாக அது ஒரு கொடை. ஒற்றுமை என்பது எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதல்ல என்பதை திரு அவை நமக்கு காட்டுகிறது. பிறருக்கு செவி சாய்த்தல், உரையாடல் மற்றும் கூட்டு பொறுப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் நம்மிடையே உள்ள வேறுபாடுகளை சகோதரத்துவமாகவும் அமைதியாகவும் நம்மால் மாற்றியமைக்க முடியும். பெரிய நகரங்களில் திரு அவையின் ஆன்மீக பணி இன்று மிக அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. புதிய சிந்தனைகளும் நவீன கலாச்சாரங்களும் எதிர்காலத்திற்கான புதிய பார்வையாளர்களும் எந்தெந்த இடங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய நம்பிக்கை சாட்சியமாக விளங்குகிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இதற்கு நமக்கு தேவையானது குறுகிய எண்ணங்கள் இல்லாத பரந்த மனப்பான்மை, மக்களை நேரில் சந்திக்கும் பண்பு மற்றும் கிறிஸ்து ஏற்கனவே எங்கு ஒளிர்கிறாரோ அங்கு அவரை துணிச்சலோடு தேடிச் சென்று கண்டடைவதே ஆகும். இதன் காரணமாக நாம் நமக்கு தெரிந்த நெருக்கமான வட்டங்களுக்குள்ளேயே முடங்கி போய்விடக்கூடாது. நாம் நம்மை எல்லைகளை தாண்டி வெளியே வரவும் மற்றவர்களை அன்போடும் கனிவோடும் சந்திக்கவும் நமது வாழ்க்கை முறையின் மூலமாகவே நற்செய்தியை அறிவிக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். கனிவான அன்பு என்பது ஒரு சிறிய விடயம் அல்ல, அது மூடிய கதவுகளை திறக்கிறது, மனக்காயங்களை குணப்படுத்துகிறது. மேலும் மக்கள் தாங்கள் வரவேற்கப்படுவதையும் நேசிக்கப்படுவதையும் உணர செய்கிறது. உங்களது சபைகள், சமூக கூட்டமைப்புகள் மற்றும் பங்கு கூட்டங்கள்

0: அஞ்சவோ தேவையில்லை. நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் நம்பிக்கை பாதைக்கு திரும்புபவர்களையும் முதன்முறையாக கிறிஸ்துவை அறிந்து கொள்பவர்களையும் திறந்த மனதுடன் இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் உங்களது வாழ்க்கையை ஒரு வாழும் நற்செய்தியாக அமையட்டும். ஏனெனில் அன்பு என்ற உலகளாவிய மொழி மட்டும்தான் ஒரு மனிதனை எங்கிருந்தாலும் அவனது சொந்த இல்லத்தில் இருப்பதைப் போன்ற பாதுகாப்பான உணர்வை தரும். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இறையாசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 4 மற்றும் 5 நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் 5 நாளை இன்று ஜூன் 10 புதன்கிழமை தொடங்கியிருக்கிறார். இன்றைய நாளின் முதல் நிகழ்வாக காலை 10:50 திருத்தந்தை பார்சிலோனாவில் உள்ள பிரியன்ஸ் மத்திய சிறைச்சாலைக்கு செல்கிறார். அங்கு சிறை கைதிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவதுடன் அங்குள்ள கைதிகள் மற்றும் சிறை ஊழியர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை மான்செராட் மலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அன்னை மரியா ஆசிரமத்திற்கு செல்கிறார். அங்கு நண்பகல் 12 தூய ஜபமாலை வழிபாட்டை திருத்தந்தை முன்னின்று நடத்துகிறார். கத்தோலிக்க மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கருப்பு அன்னை மரியா திருவுருவத்தின் முன்பாக உலக அமைதிக்காக இந்த சிறப்பு இறைவேண்டல் நடைபெறுகிறது. பின்னர் 1:00 மான்செராட் மட ஆலயத்தில் தங்கி ஆன்மீக பணிபுரியும் பெனடிக்டைன் சபை துறவிகளுடன் திருத்தந்தை மதிய உணவு அருந்துகிறார். இந்த சந்திப்பின் போது துறவிகளின் ஆன்மீக பணிகள் குறித்து அவர் கேட்டறிகிறார். அதன் பிறகு 4:30 பார்சிலோனா நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாந்தா அகஸ்தி ஆலயத்திற்கு வருகை தருகிறார். அங்கு மறைமாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு கத்தோலிக்க தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஏழை எளியோருக்காக உழைக்கும் சமூக நல அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். ஏழைகளின் நலன் மற்றும் தற்போதைய சமூக சவால்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற கட்டிட கலைஞர் அந்தோனி கவுட்டின் 100வது நினைவு தினமான இன்று 7:30 திருக்குடும்ப பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இறுதியாக உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த இயேசு கிறிஸ்து கோபுரம் திருத்தந்தையால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுகிறது. இந்நிகழ்வுடன் இன்றைய நாளுக்கான தனது திருத்தூது பயணத்தை திருத்தந்தை நிறைவு செய்கிறார்.
2: ஜூன் 9 செவ்வாயன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பார்சிலோனா உயர்மறை மாவட்டம் திருச்சிலுவை மற்றும் புனித யூலாலியா பேராலயத்திற்கு சென்றார். அங்கு திருத்தந்தை அவர்களுக்கு மிக விமரிசையாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நகருக்கான திருத்தந்தையின் முதல் அதிகாரப்பூர்வ நிகழ்வாக அமைந்த இந்த வருகை மறை மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தலைமை கோவிலில் தொடங்கியது. பார்சிலோனா பேராயர் கர்தினால் உவான் ஒசே ஒமெல்லா அவர்கள் திருத்தந்தையை வரவேற்று சிறப்புரையாற்றினார். பார்சிலோனாவில் பயணம் செய்யும் ஒட்டுமொத்த திரு அவையின் சார்பாக வழங்கப்பட்ட வரவேற்புரையில் திருத்தந்தையின் வருகைக்காக தங்களது அளப்பரிய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. திருத்தந்தையை வரவேற்பதற்காக உதவியாயர்கள், பேராலய ஆலோசனை குழு உறுப்பினர்கள், மறைமாவட்ட செயலக அதிகாரிகள், பல்வேறு மறைமாவட்ட பிரதிநிதிகள், குருத்துவ மாணவர்கள், பேராலய பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆகியோர் அங்கு கூடியிருந்தனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு திருவழிபாட்டின் 6 மணி நேர கூட்டு

0: அங்கு இடம்பெற்ற நண்பகல் வழிபாட்டில் திருத்தந்தை கலந்து கொண்டார். அவ்வழிபாட்டின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
1: Estimati germans e germanas, am gran goch comenzo la meva visita resant d'ora sesta in aquesta cattedral am tots vos altres. Il Concilio Vaticano II define l'ufficio divino come la voce della misma sposa che habla all'esposo. La oración de Cristo con su cuerpo al Padre. También la lectura que hemos escuchado subraya que todos hemos sido bautizados en un mismo espíritu para formar un solo cuerpo. Podemos entonces dejarnos ayudar en nuestra reflexión precisamente por estas dos imágenes, la esposa y el cuerpo. La primera nos recuerda que la Iglesia, y en particular esta asamblea rica de dones y carismas, y de la variedad de las historias de cada uno, es ante todo una esposa amada. Dios os ha querido aquí, porque amen vosotros, en vuestro estar juntos, una belleza y una bondad únicas y sagradas. Él os ha elegido a vosotros para representar hoy la comunidad de los santos que está en Barcelona. Y es con esta conciencia que os invito a renovar concordes el propósito de caminar juntos, todos, fieles y pastores.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த பேராலயத்தில் உங்களோடு இணைந்து இறைவேண்டல் செய்வதன் மூலம் பார்சிலோனாவில் எனது பயணத்தை தொடங்குகிறேன். நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் ஒன்றிணைந்த ஒரே குடும்பமாக நாம் அனைவரும் இணைந்து நமது இதயங்களை இறைவனிடம் உயர்த்துவோம். இன்று திரு அவையின் மறைப்பொருளை புரிந்து கொள்ள உதவும் இரண்டு அழகான படிமங்களை பற்றி நான் சிந்திக்க விரும்புகிறேன். அவை மனவாட்டி மற்றும் உடல் ஆகியவையாகும். முதலாவதாக, திரு அவை என்பது கிறிஸ்துவின் அன்பு மனவாட்டி. ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்க இறைவன் அழைத்திருக்கிறார். ஏனெனில் உங்கள் ஒவ்வொரிடமும் தனித்துவமான அழகையும் நற்பண்பையும் அவர் கண்காணிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக திரு அவை என்பது இறைவனின் அன்பின் கனியாகும். அது மனித ஆற்றலால் மட்டுமே வளர்வதில்லை, மாறாக இறைவனின் அன்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் வளர்கிறது. இறைவனால் நாம் நேசிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களால் மட்டுமே பிறருடன் உண்மையான அன்பையும் ஒன்றிப்பையும் உருவாக்க முடியும். எனவேதான் நமது குடும்பங்கள், பங்குகள், நிறுவனங்கள் மற்றும் சமூகங்கள் யாவும் மக்கள் அனைவரும் இறைவனின் அன்பான அரவணைப்பை உணர்ந்து கொள்ளும் இடங்களாக மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். சகோதரத்துவம், கருணை, ஒருவருக்கு ஒருவர் காட்டும் அக்கறை, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமை நிறைந்த சூழலை உருவாக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். பார்சிலோனா நகரம் தாராள மனப்பான்மை மற்றும் விருந்தோம்பல் நிறைந்த வளமான கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. இந்த உணர்வு உங்களிடையே செழித்து வரும் நற்செய்தி அறிவிப்பு, ஆன்மீக உருவாக்கம் மற்றும் தொண்டு பணிகள் மூலம் இன்றும் தொடர்கிறது. இரண்டாவது படிமம் உடலை பற்றியது. கிறிஸ்து திரு அவையின் மணமகன் மட்டுமல்ல, அவர்தான் இந்த ஒரே உடலாகிய திரு அவையின் தலைவரும் ஆவார். திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் அந்த உடலின் உறுப்பினர்களாகிவிட்டோம். ஒரே ஆவியால் இணைக்கப்பட்டு ஒரே புனிதத்தை நோக்கி அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கொடைகளையும் பொறுப்புகளையும் பெற்றுள்ளோம். சிலர் வெளிப்படையாக பணியாற்றுகிறார்கள், மற்றவர்கள் அமைதியாகவும் பெரும்பாலும் கவனிக்கப்படாமலும் பணியாற்றுகிறார்கள். இருப்பினும் ஒவ்வொரு அழைப்பும், ஒவ்வொரு பணிநிலையும் மற்றும் ஒவ்வொரு சேவையும் இன்றியமையாதது. ஒரு உயிருள்ள உடலின் உறுப்புகளைப் போலவே நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ளோம். நமது வலிமை நமது ஒற்றுமையிலிருந்து வருகிறது. நமது ஒற்றுமை கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து வருகிறது. எனவே கடவுள் நமக்கு இடையே ஏற்படுத்திய ஒன்றிப்பை வலுவிழக்க செய்யும் பிரிவினையோ, துருவ முனைப்போ அல்லது சுயநலமோ எப்போதுமே இடம்பெற அனுமதிக்க கூடாது. போர், மோதல் மற்றும் வளர்ந்து வரும் தனி மனித வாதத்தால் காயமடைந்த உலகில் நாம் ஒற்றுமை, நல்லிணக்கம், வரவேற்பு மற்றும் அமைதியின் சான்றுகளாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். புனித யுலாலியா மற்றும் நமக்கு முன்னால் சென்ற பல புனிதர்களைப் போலவே நமது வாழ்வை இறைவனுக்கு தாராளமாக அர்ப்பணிப்போம். நிலையற்றவரின் மீது அல்லாமல் நிலைத்திருப்ப

0: அவற்றின் மீது நம் வாழ்வை கட்டி எழுப்புவோம். உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்தவற்றிற்காக நம்மையே தியாகம் செய்ய தயாராக இருப்போம். திரு அவையின் அன்னையும் ஒற்றுமையின் தாயுமான கன்னி மரியா இந்த பணியில் நம்மை உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவுவராக. இதன் மூலம் நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இணைந்து உலகிற்கு அவரது அன்பின் உயிருள்ள அடையாளமாக திகழ்வோமாக.
1: ஸ்பெயின் நாட்டிற்கு திருத்தூது பயணம் மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு பார்சிலோனாவின் புகழ்பெற்ற லூயிஸ் கொம்பானிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்ற திருவிழிப்பு வழிபாட்டில் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பார்சிலோனா உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் கர்தினால் உவான் ஒசே ஒமெல்லா அவர்கள் திருத்தந்தையை வாழ்த்தி வரவேற்புரையாற்றினார். உங்களின் இந்த வருகைக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும், எங்களது இதயங்களில் எப்போதுமே நம்பிக்கையின் கதிர்களாக விளங்கும் உங்களது வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் என்றும் பேராயர் ஒமெல்லா அவர்கள் குறிப்பிட்டார். மைதானத்தின் இடப்பற்றாக்குறை காரணமாக பலாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தெருக்களில் கூடியும் தங்களது வீடுகளில் இருந்தபடி தொலைக்காட்சி வழியாகவும் நேரலையில் கண்டுகளித்தனர். இந்த திருவிழிப்பு வழிபாடு தொடங்குவதற்கு முன்பாக கத்தலோனியா மண்ணின் புகழ்பெற்ற பண்பாட்டு சின்னமான கஸ்தேல் எனப்படும் பிரம்மாண்ட மனித கோபுர நிகழ்வு திருத்தந்தையின் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது. யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த மனித கோபுரம் மனித ஒற்றுமையின் உன்னத வெளிப்பாடாகும். விலாஃபிராங்கா குழுவினரால் ஒரு அடுக்கிற்கு 3 பேர் வீதம் 8 அடுக்குகள் உயரத்தில் இந்த மனித கோபுரம் வியக்கத்தக்க வகையில் எழுப்பப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற திருக்குடும்ப பேராலயத்தின் திருத்துதர்கள் கோபுரங்களை ஒத்திருக்கும் இந்த கலை வடிவமே அதன் மாபெரும் கட்டிடக் கலைஞர் அந்தோனி கவுடிக்கு உத்வேகமாக அமைந்திருக்கலாம் என்றும் பேராயர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். பண்பாட்டு நிகழ்வை தொடர்ந்து இடம்பெற்ற திருவிழிப்பு வழிபாட்டில் ஒட்டுமொத்த மைதானமும் ஜெப ஒளியில் மூழ்கியது. நம்மை ஐக்கியத்திற்கும் அன்பிற்கும் அழைக்கும் இறைவனை நோக்கி நம்பிக்கையாளர்கள் தங்களது இதயங்களையும் கண்களையும் உயர்த்தி உலக அமைதிக்காக இறைவேண்டல் செய்தனர்.
0: ஜூன் 9 செவ்வாயன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பார்சிலோனாவின் புகழ்பெற்ற லூயிஸ் கொம்பானிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்க திருவிழிப்பு வழிபாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தினார். அத்திருவிழிப்பு வழிபாட்டில் திருத்தந்தை ஆற்றிய அருளுரை.
2: Questa icona evangelica, soprattutto, ens offerisce un messaggio del cammino della vita. Nuestro camminar, nuestro desear, y todo aquello que abrazamos y vivimos cotidianamente, en las alegrías y en las derrotas, en las aspiraciones y en los proyectos, es la expresión de nuestra búsqueda continua. Somos mendigos de amor. Tenemos hambre y sed de verdad. Buscamos un significado pleno que nos sostenga, nos anime y nos ayude a comprender el misterio de nuestra vida. Mientras avanzamos lentamente, con pequeños pasos, estamos llamados a dialogar con la penumbra de nuestra misma condición humana.
0: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிக்கதேமுவை போலவே நாமும் இரவில் பயணிக்கும் திருப்பயணிகளாக இருக்கிறோம். நம் வாழ்வு கேள்விகள், நம்பிக்கைகள், விருப்பங்கள் மற்றும் போராட்டங்களால் நிறைந்த ஒரு பயணமாக அமைந்துள்ளது. நாம் அன்பையும் அர்த்தத்தையும் நம்மை தாங்கி பிடித்து நம் வாழ்வின் மறைப்பொருளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு உண்மையையும் தேடுகிறது. இந்த பயணத்தில் நாம் அவ்வப்போது நம்முடைய வரம்புகளை உணர்கிறோம். எல்லாவற்றுக்குமான பதில்களும் நம்மிடம் இல்லை. நம்மையோ மற்றவர்களையோ அல்லது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளையோ நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. நம் பாதையை வழிநடத்த ஒரு ஒளியை தேடுகிறோம். நம்பிக்கையின் பயணம் என்பது வாழ்வின் பயணத்திலிருந்து பிரிக்க முடியாதது என்பதை நிக்கதேமு நமக்கு நினைவூட்டுகிறார். கடவுள் உலகத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் அவர் தம் ஒரே மகனையே நமக்காக கொடுத்தார். அவர் நமது மனித வரலாற்றில் நுழைந்து எப்போதும் நம்மோடு இருக்கிறார். இருப்பினும் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் கூட சந்தேகம், சோர்வு, ஏமாற்றம் மற்றும் பயம் ஆகியவை நிறைந்த இருள் சூழ்ந்த தருணங்களை எதிர்கொள்ள கொள்கிறார்கள். நற்செய்தி முன்வைக்கும் நிபந்தனைகளுக்கு நாம் தகுதியற்றவர்களாக உணரலாம், அல்லது நமது தோல்விகளால் மனசோர்வடையலாம். ஆனால் இந்த இரவுகள் அர்த்தமற்றவை அல்ல, அவை அருளின் தருணங்களாக மாறக்கூடும். இரவு நம்முடைய முகமூடிகளை கழற்றி நாம் உண்மையில் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அது நமக்கு மனத்தாழ்வை கற்றுக் கொடுக்கிறது மற்றும் நாம் எப்போதும் கடவுளின் இரக்கத்தை வேண்டுபவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. வெறுமையாக தோன்றும் இடங்கள் புதிய வாழ்வு தொடங்கும் இடமாக மாறக்கூடும். நாம் மேலிருந்து மறுபிறப்பு பெற வேண்டும் என்று இயேசு நிக்கதேமியிடம் கூறுகிறார். கடவுள் உலகை தண்டிப்பதற்கு தம் மகனை அனுப்பவில்லை, மாறாக அதை மீட்கவே அனுப்பினார். நம் வாழ்வில் துன்பங்களோ சோதனைகளோ வரும்போது இது கடவுளின் தண்டனை என்றோ, அல்லது என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்றோ நாமே நம் வாழ்விற்கு தீர்ப்பெழுதி முடங்கிவிடக் கூடாது. அதற்கு பதிலாக நிக்கதேமுவை போலவே நாம் தொடர்ந்து தேடவும், கேள்வி கேட்கவும், தூய ஆவியின் குரலுக்கு செவிமடுக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய சொந்த பயணத்தை பற்றியும் நம் சமூகங்கள் மற்றும் சமுதாயத்தின் யதார்த்தங்களை பற்றியும் சிந்திக்கும் போது நம்மையே நாம் கீழ்கண்ட கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். இன்று நாம் கடந்து செல்லும் இருள் சூழ்ந்த தருணங்கள் எவை? நாம் எதை மாற்ற வேண்டும் என்று இறைவன் கேட்கிறார். புதுப்பித்தல்களுக்காக அவர் நம்மை எங்கே அழைக்கிறார்? நாம் அனைவரும் இணைந்து எத்தகைய எதிர்காலத்தை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இருளிலும் கூட நாம் கடவுளை தேடுவதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. நாம் தூய ஆவியாருக்கு நம்மை திறந்து நற்செய்தியின் ஒளியை வரவேற்போம். எவரும் அழிந்து போவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. அவர் நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைக்கிறார் மற்றும் புதிய வாழ்வின் கொடையை நமக்கு அருளுகிறார். கன்னிமரியாவின் பரிந்துரையின் வழியாக அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு எப்போதும் அவருடைய ஒளியில் நடக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக.
1: ஜூன் 9 செவ்வாயன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பார்சலோனாவின் புகழ்பெற்ற லூயிஸ் கொம்பானிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்ற திருவிழிப்பு வழிபாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தினார். அத்திருவிழிப்பு வழிபாட்டில் திருத்தந்தை ஆட்சி அருளுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்பிக்கை, துன்பம், எதிர்நோக்கு மற்றும் மன்னிப்பு குறித்த வலிமையான சான்றுகளை கேட்டோம். வெற்றி, சாதனை அல்லது புகழை விட மேலான ஒன்றை மனித இதயம் எப்போதும் தேடுகிறது என்பதை இவை நமக்கு நினைவூட்டுகின்றன. நாம் முடிவில்லாத ஒன்றிற்காகவே படைக்கப்பட்டுள்ளோம். இந்த உலகத்தின் எந்த ஒரு சாதனையும் நமது ஆழ்ந்த வேட்கையை முழுமையாக தணிக்க முடியாது. எனவே கடவுளை தேடுவதற்கும் நமக்குள் உற்று நோக்குவதற்கும் உலகின் இறைச்சலுக்கு மத்தியில் அமைதி, ஜெபம் மற்றும் நற்செய்திக்கான இடத்தை உருவாக்குவதற்கும் நாம் ஆரோக்கியமான ஒரு தேடலை வளர்த்து கொள்ள வேண்டும். துன்பத்தின் யதார்த்தத்தை பற்றியும், குறிப்பாக பல மனிதர்கள் சுமந்து கொண்டிருக்கும் மறைவான காயங்களை பற்றியும் நாம் சிந்தித்துள்ளோம். மனச்சோர்வு, தனிமை மற்றும் விரக்தி ஆகியவை நமது சமூகங்கள் பெரும்பாலும் மனிதர்கள் மீது தாங்க முடியாத சுமைகளை சுமத்துகின்றன என்பதற்கான அறிகுறிகளாகும். இருள் சூழ்ந்த தருணங்களில் நாம் கைவிடப்பட்டதாக உணரலாம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை ஒரு மாறுபட்ட உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு மனித துன்பத்திற்குள் முழுமையாக நுழைந்து நமது வழியை தம்மீது சுமந்து கொண்டார். இறைவன் நமது காயங்களிலிருந்து வெகு தொலைவில் நிற்பதில்லை. அவர் நம் அருகிலேயே இருந்து நமது கண்ணீரை பகிர்ந்து கொள்கிறார் மற்றும் அவரது அன்பால் நம்மை தாங்குகிறார். இருள் சூழும் போது நாம் மற்றவர்களிடம் இருந்து ஆதரவை தேட வேண்டும். மேலும் கடவுள் மௌனமாக இருப்பதாக தோன்றும் போதும் அவர் உடனிருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். இறுதியாக, மன்னிப்பு என்ற கடினமான பாதையை நாம் கருத்தில் கொண்டுள்ளோம். வன்முறை, அநீதி மற்றும் வேதனையான நினைவுகளை எதிர்கொள்ளும் போது கடவுள் எங்கே இருந்தார் என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். இருப்பினும் கடவுள் மனித குலத்திற்கு சுதந்திரத்தையும் பொறுப்பையும் வழங்கியுள்ளார். கடவுள் நம்மை எத்தகைய அன்பின் வழியில் வாழ அழைத்தாரோ அந்த அன்பின் வழி வாழ தவறும் போதே வன்முறையும் வெறுப்பும் எழுகின்றன. எனவே மன்னிப்பு என்பது உடனடி பதில் அல்ல, மாறாக அது ஒரு பயணம். காயமடைந்த நம் இதயங்களை குணப்படுத்த இறைவனிடம் வேண்டுவதிலும் வெறுப்பை படிப்படியாக இரக்கமாய் மாற்றுவதிலுமே இந்த பயணம் தொடங்குகிறது. மன்னிப்பு என்பது கடந்த காலத்தை அழித்து விடுவதில்லை அல்லது நமது பிழைகளை புறக்கணித்துச் சொல்வதில்லை. ஆனால் அது நம்மை வெறுப்பிலிருந்து விடுவித்து கடவுளோடும் நம்முடனும் ஒப்புரவாக வழிவகுக்கிறது. நம்பிக்கையுடன் நமது பயணத்தை தொடர்வோம். ஜெபத்தில் ஆண்டவரை தேடுவோம். துன்பப்படுபவர்களுக்கு நெருக்கமாக இருப்போம், பொறுமையுடன் மன்னிப்பின் பாதையில் நடப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுள் தனது இரக்கத்தின் வல்லமையையும் தனது பிரசன்னத்தின் எதிர்நோக்கையும் தனது அன்பின் மகிழ்ச்சியையும் புதிதாக கண்டறிய நம்மை அழைக்கிறார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 4ஆம் மற்றும் 5ஆம் நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் 5ஆம் நாளை இன்று ஜூன் 10ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கியிருக்கிறார். இன்றைய நாளின் முதல் நிகழ்வாக காலை மணி 10:50 திருத்தந்தை பார்சிலோனாவில் உள்ள பிரான்ஸ் மத்திய சிறைச்சாலைக்கு செல்கிறார். அங்கு சிறை கைதிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவதுடன் அங்குள்ள கைதிகள் மற்றும் சிறை ஊழியர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை மான்செராட் மலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அன்னை மரியா ஆசிரமத்திற்கு செல்கிறார். அங்கு நண்பகல் 12 மணிக்கு தூய ஜபமாலை வழிபாட்டை திருத்தந்தை முன்னின்று நடத்துகிறார். கத்தோலிக்க மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கருப்பு அன்னை மரியா திருவுருவத்தின் முன்பாக உலக அமைதிக்காக இந்த சிறப்பு இறைவேண்டல் நடைபெறுகிறது. பின்னர் 1:00 மான்செராட் மட ஆலயத்தில் தங்கி ஆன்மீக பணிபுரியும் பெனடிக்டைன் சபை துறவிகளுடன் திருத்தந்தை மதிய உணவு அருந்துகிறார். இந்த சந்திப்பின் போது துறவிகளின் ஆன்மீக பணிகள் குறித்து அவர் கேட்டறிகிறார். அதன் பிறகு 4:30 பார்சிலோனா நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாந்தா அகஸ்தி ஆலயத்திற்கு வருகை தருகிறார். அங்கு மறைமாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு கத்தோலிக்க தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஏழை எளியோருக்காக உழைக்கும் சமூக நல அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். ஏழைகளின் நலன் மற்றும் தற்போது

0: புதிய சமூக சவால்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற கட்டிட கலைஞர் அந்தோனி கவுட்டின் 100வது நினைவு தினமான இன்று 7:30 திருக்குடும்ப பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இறுதியாக உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த இயேசு கிறிஸ்து கோபுரம் திருத்தந்தையால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுகிறது. இந்நிகழ்வுடன் இன்றைய நாளுக்கான தனது திருத்தூது பயணத்தை திருத்தந்தை நிறைவு செய்கிறார்.
1: June 9 செவ்வாயன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பார்சலோனா உயர்மறை மாவட்டம் திருச்சிலுவை மற்றும் புனித யூலாலியா பேராலயத்திற்கு சென்றார். அங்கு திருத்தந்தை அவர்களுக்கு மிக விமரிசையாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நகருக்கான திருத்தந்தையின் முதல் அதிகாரப்பூர்வ நிகழ்வாக அமைந்த இந்த வருகை மறை மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தலைமை கோவிலில் தொடங்கியது. பார்சலோனா பேராயர் கர்தினால் உவான் ஒசே ஒமெல்லா அவர்கள் திருத்தந்தையை வரவேற்று சிறப்புரையாற்றினார். பார்சலோனாவில் பயணம் செய்யும் ஒட்டுமொத்த திரு அவையின் சார்பாக வழங்கப்பட்ட வரவேற்புரையில் திருத்தந்தையின் வருகைக்காக தங்களது அளப்பரிய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. திருத்தந்தையை வரவேற்பதற்காக உதவியாயர்கள், பேராலய ஆலோசனை குழு உறுப்பினர்கள், மறைமாவட்ட செயலக அதிகாரிகள், பல்வேறு மறைமாவட்ட பிரதிநிதிகள், குருத்துவ மாணவர்கள், பேராலய பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆகியோர் அங்கு கூடியிருந்தனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு திருவழிபாட்டின் 6 மணிநேர கூட்டு இறைவேண்டலுடன் தொடங்கியது. உலகளாவிய கிறிஸ்தவ சமூகம், அகில உலகம் மற்றும் உலகளாவிய திரு அவையின் ஆயராக விளங்கும் திருத்தந்தை ஆகியோரின் மீது இறைவனின் ஆசி பொழியப்பட வேண்டி நம்பிக்கையாளர்கள் தங்களது மன்றாட்டுகளையும் எழுப்பினர். இந்த நிகழ்வு அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான இறைவேண்டலோடு நிறைவு பெற்றது. மேலும் உவகை பொங்கும் இதயத்தோடு திருத்தந்தையை வரவேற்கும் பார்சலோனா உயர் மறை மாவட்டமும் உலகளாவிய திரு அவையும் இந்த உலகிற்கு நம்பிக்கையின் விதைகளாக மாற வேண்டும் என்ற உன்னத அழைப்பும் விடுக்கப்பட்டது.
0: June 9 செவ்வாய் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பார்சிலோனா உயர் மறை மாவட்டத்தின் தலைமை கோவிலான திருச்சிலுவை மற்றும் புனித யுலாலியா பேராலயத்திற்கு சென்றார். அங்கு இடம்பெற்ற நண்பகல் வழிபாட்டில் திருத்தந்தை கலந்து கொண்டார். அவ்வழிபாட்டின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
2: Estimati germans et germanes, am grand gauche commence la meva visita recent d'ora sesta in aquesta cathedral am tots vos altres. Il Consiglio Vaticano II define l'ufficio divino come la voce della misma sposa che habla all'esposo, y la oración de Cristo con su cuerpo al Padre. También la lectura que hemos escuchado subraya que todos hemos sido bautizados en un mismo espíritu para formar un solo cuerpo. Podemos entonces dejarnos ayudar en nuestra reflexión precisamente por estas dos imágenes, la esposa y el cuerpo. La primera nos recuerda que la Iglesia, y en particular esta asamblea rica de dones y carismas y de la variedad de las historias de cada uno, es ante todo una esposa amada. Dios os ha querido aquí porque amen vosotros en vuestro estar juntos una belleza y una bondad únicas y sagradas. Él os ha elegido a vosotros para representar hoy la comunidad de los santos que está en Barcelona. Y es con esta conciencia que os invito a renovar concordes el propósito de caminar juntos, todos, fieles y pastores.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த பேராலயத்தில் உங்களோடு இணைந்து இறைவேண்டல் செய்வதன் மூலம் பார்சிலோனாவில் எனது பயணத்தை தொடங்குகிறேன். நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் ஒன்றிணைந்த ஒரே குடும்பமாக நாம் அனைவரும் இணைந்து நமது இதயங்களை இறைவனிடம் உயர்த்துவோம். இன்று திரு அவையின் மறைப்பொருளை புரிந்து கொள்ள உதவும் 2 அழகான படிமங்களை பற்றி நான் சிந்திக்க விரும்புகிறேன். அவை மனவாட்டி மற்றும் உடல் ஆகியவையாகும். முதலாவதாக, திரு அவை என்பது கிறிஸ்துவின் அன்பு மனவாட்டி. ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்க இறைவன் அழைத்திருக்கிறார். ஏனெனில் உங்கள் ஒவ்வொரிடமும் தனித்துவமான அழகையும் நற்பண்பையும் அவர் கண்காணிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக திரு அவை என்பது இறைவனின் அன்பின் கனியாகும். அது மனித ஆற்றலால் மட்டுமே வளர்வதில்லை. மாறாக இறைவனின் அன்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் வளர்கிறது. இறைவனால் நாம் நேசிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களால் மட்டுமே பிறருடன் உண்மையான அன்பையும் ஒன்றிப்பையும் உருவாக்க முடியும். எனவேதான் நமது குடும்பங்கள், பங்குகள், நிறுவனங்கள் மற்றும் சமூகங்கள் யாவும் மக்கள் அனைவரும் இறைவனின் அன்பான அரவணைப்பை உணர்ந்து கொள்ளும் இடங்களாக மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். சகோதரத்துவம், கருணை, ஒருவருக்கு ஒருவர் காட்டும் அக்கறை, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமை நிறைந்த சூழலை உருவாக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். பார்சிலோனா நகரம் தாராள மனப்பான்மை மற்றும் விருந்தோம்பல் நிறைந்த வளமான கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. இந்த உணர்வு உங்களிடையே செழித்து வரும் நற்செய்தி அறிவிப்பு, ஆன்மீக உருவாக்கம் மற்றும் தொண்டு பணிகள் மூலம் இன்றும் தொடர்கிறது. இரண்டாவது படிமம் உடலை பற்றியது. கிறிஸ்து திரு அவையின் மணமகன் மட்டுமல்ல, அவர்தான் இந்த ஒரே உடலாகிய திரு அவையின் தலைவரும் ஆவார். திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் அந்த உடலின் உறுப்பினர்களாகிவிட்டோம். ஒரே ஆவியால் இணைக்கப்பட்டு ஒரே புனிதத்தை நோக்கி அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கொடைகளையும் பொறுப்புகளையும் பெற்றுள்ளோம். சிலர் வெளிப்படையாக பணியாற்றுகிறார்கள், மற்றவர்கள் அமைதியாகவும் பெரும்பாலும் கவனிக்கப்படாமலும் பணியாற்றுகிறார்கள். இருப்பினும் ஒவ்வொரு அழைப்பும், ஒவ்வொரு பணிநிலையும் மற்றும் ஒவ்வொரு சேவையும் இன்றியமையாதது. ஒரு உயிருள்ள உடலின் உறுப்புகளைப் போலவே நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ளோம். நமது வலிமை நமது ஒற்றுமையிலிருந்து வருகிறது. நமது ஒற்றுமை கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து வருகிறது. எனவே கடவுள் நமக்கு இடையே ஏற்படுத்திய ஒன்றிப்பை வலுவிழக்க செய்யும் பிரிவினையோ, துருவ முனைப்போ அல்லது சுயநலமோ எப்போதுமே இடம்பெற அனுமதிக்க கூடாது. போர், மோதல் மற்றும் வளர்ந்து வரும் தனி மனித வாதத்தால் காயமடைந்த உலகில் நாம் ஒற்றுமை, நல்லிணக்கம், வரவேற்பு மற்றும் அமைதியின் சான்றுகளாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். புனித யுலாலியா மற்றும் நமக்கு முன்னால் சென்ற பல புனிதர்களைப் போலவே நமது வாழ்வை இறைவனுக்கு தாராளமாக அர்ப்பணிப்போம். நிலையற்றவரின் மீது அல்லாமல் நிலைத்திருப்பவற்றின் மீது நம் வாழ்வை கட்டி எழுப்புவோம். உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்தவற்றிற்காக நம்மையே தியாகம் செய்ய தயாராக இருப்போம். திரு அவையின் அன்னையும் ஒற்றுமையின் தாயுமான கன்னி மரியா இந்த பணியில் நம்மை உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவுவாராக. இதன் மூலம் நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இணைந்து உலகிற்கு அவரது அன்பின் உயிருள்ள அடையாளமாக திகழ்வோமாக.
1: ஸ்பெயின் நாட்டிற்கு திருத்தூது பயணம் மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு பார்சிலோனாவின் புகழ்பெற்ற லூயிஸ் கொம்பானிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்ற திருவிழிப்பு வழிபாட்டில் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பார்சிலோனா உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் கர்தினால் உவான் ஓசே ஒமெல்லா அவர்கள் திருத்தந்தையை வாழ்த்தி வரவேற்புரையாற்றினார். உங்களின் இந்த வருகைக்காக நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் என்றும், எங்களது இதயங்களில் எப்போதுமே நம்பிக்கையின் கதிர்களாக விளங்கும் உங்களது வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் என்றும் பேராயர் ஒமெல்லா அவர்கள் குறிப்பிட்டார். மைதானத்தின் இடப்பற்றாக்குறை காரணமாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தெருக்களில் கூடியும் தங்களது வீடுகளில் இருந்தபடி தொலைக்காட்சி வழியாகவும் நேரலையில் கண்டுகளித்தனர். இந்த திருவிழிப்பு வழிபாடு தொடங்குவதற்கு முன்பாக கத்தலோனியா மண்ணின் புகழ்பெற்ற பண்பாட்டு சின்னமான கஸ்தேல் எனப்படும் பிரம்மாண்ட மனித கோபுர நிகழ்வு திருத்தந்தையின் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது. யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த மனித கோபுரம் மனித ஒற்றுமையின் உன்னத வெளிப்பாடாகும். விலாஃபிராங்கா குழுவினரால் ஒரு அடுக்கிற்கு 3 பேர் வீதம், 8 அடுக்குகள் உயரத்தில் இந்த மனித கோபுரம் வியக்கத்தக்க வகையில் எழுப்பப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற திருக்குடும்ப பேராலயத்தின் திருத்துதர்கள் கோபுரங்களை ஒத்திருக்கும் இந்த கலை வடிவமே அதன் மாபெரும் கட்டிடக் கலைஞர் அந்தோனி கவுடிக்கு உத்வேகமாக அமைந்திருக்கலாம் என்றும் பேராயர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். பண்பாட்டு நிகழ்வை தொடர்ந்து இடம்பெற்ற திருவிழிப்பு வழிபாட்டில் ஒட்டுமொத்த மைதானமும் ஜெப ஒளியில் மூழ்கியது. நம்மை ஐக்கியத்திற்கும் அன்பிற்கும் அழைக்கும் இறைவனை நோக்கி நம்பிக்கையாளர்கள் தங்களது இதயங்களையும் கண்களையும் உயர்த்தி உலக அமைதிக்காக இறைவேண்டல் செய்தனர்.
0: ஜூன் 9 செவ்வாயன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பார்சிலோனாவின் புகழ்பெற்ற லூயிஸ் கொம்பானிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்க திருவிழிப்பு வழிபாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தினார். அத்திருவிழிப்பு வழிபாட்டில் திருத்தந்தை ஆற்றிய அருளுரை.
2: Questa icona evangelica, soprattutto ens ofereix un missatge del camí de la vida. Nuestro caminar, nuestro desear y todo aquello que abrazamos y vivimos cotidianamente, en las alegrías y en las derrotas, en las aspiraciones y en los proyectos, es la expresión de nuestra búsqueda continua. Somos mendigos de amor. Tenemos hambre y sed de verdad. Buscamos un significado pleno que nos sostenga, nos anime y nos ayude a comprender el misterio de nuestra vida. Mientras avanzamos lentamente, con pequeños pasos, estamos llamados a dialogar con la penumbra de nuestra misma condición humana.
0: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிக்கதேமுவை போலவே நாமும் இரவில் பயணிக்கும் திருப்பயணிகளாக இருக்கிறோம். நம் வாழ்வு கேள்விகள், நம்பிக்கைகள், விருப்பங்கள் மற்றும் போராட்டங்களால் நிறைந்த ஒரு பயணமாக அமைந்துள்ளது. நாம் அன்பையும் அர்த்தத்தையும் நம்மை தாங்கி பிடித்து நம் வாழ்வின் மறைப்பொருளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு உண்மையையும் தேடுகிறது. இந்த பயணத்தில் நாம் அவ்வப்போது நம்முடைய வரம்புகளை உணர்கிறோம். எல்லாவற்றுக்குமான பதில்களும் நம்மிடம் இல்லை. நம்மையோ மற்றவர்களையோ அல்லது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளையோ நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. நம் பாதையை வழிநடத்த ஒரு ஒளியை தேடுகிறோம். நம்பிக்கையின் பயணம் என்பது வாழ்வின் பயணத்திலிருந்து பிரிக்க முடியாதது என்பதை நிக்கதேமு நமக்கு நினைவூட்டுகிறார். கடவுள் உலகத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் அவர் தம் ஒரே மகனையே நமக்காக கொடுத்தார். அவர் நமது மனித வரலாற்றில் நுழைந்து எப்போதும் நம்மோடு இருக்கிறார். இருப்பினும் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் கூட சந்தேகம், சோர்வு, ஏமாற்றம் மற்றும் பயம் ஆகியவை நிறைந்த இருள் சூழ்ந்த தருணங்களை எதிர்கொள்கிறார்கள். நற்செய்தி முன்வைக்கும் நிபந்தனைகளுக்கு நாம் தகுதியற்றவர்களாக உணரலாம் அல்லது நமது தோல்விகளால் மனசோர்வடையலாம். ஆனால் இந்த இரவுகள் அர்த்தமற்றவை அல்ல. அவை அருளின் தருணங்களாக மாறக்கூடும். இரவு நம்முடைய முகமூடிகளை கழற்றி நாம் உண்மையில் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அது நமக்கு மனத்தாழ்வை கற்றுக் கொடுக்கிறது மற்றும் நாம் எப்போதும் கடவுளின் இரக்கத்தை வேண்டுபவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. வெறுமையாக தோன்றும் இடங்கள் புதிய வாழ்வு தொடங்கும் இடமாக மாறக்கூடும். நாம் மேலிருந்து மறுபிறப்பு பெற வேண்டும் என்று இயேசு நிக்கதேமுவிடம் கூறுகிறார். கடவுள் உலகை தண்டிப்பதற்கு தம் மகனை அனுப்பவில்லை, மாறாக அதை மீட்கவே அனுப்பினார். நம் வாழ்வில் துன்பங்களோ சோதனைகளோ வரும்போது இது கடவுளின் தண்டனை என்றோ அல்லது என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்றோ நாமே நம் வாழ்விற்கு தீர்ப்பெழுதி முடங்கிவிடக் கூடாது. அதற்கு பதிலாக நிக்கதேமுவை போலவே நாம் தொடர்ந்து தேடவும், கேள்வி கேட்கவும், தூய ஆவியின் குரலுக்கு செவிமடுக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய சொந்த பயணத்தை பற்றியும் நம் சமூகங்கள் மற்றும் சமுதாயத்தின் யதார்த்தங்களை பற்றியும் சிந்திக்கும் போது நம்மையே நாம் கீழ்கண்ட கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். இன்று நாம் கடந்து செல்லும் இருள் சூழ்ந்த தருணங்கள் எவை? நாம் எதை மாற்ற வேண்டும் என்று இறைவன் கேட்கிறார். புதுப்பித்தல்களுக்காக அவர் நம்மை எங்கே அழைக்கிறார்? நாம் அனைவரும் இணைந்து எத்தகைய எதிர்காலத்தை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இருளிலும் கூட நாம் கடவுளை தேடுவதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. நாம் தூய ஆவியாருக்கு நம்மை திறந்து நற்செய்தியின் ஒளியை வரவேற்போம். எவரும் அழிந்து போவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. அவர் நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைக்கிறார் மற்றும் புதிய வாழ்வின் கொடையை நமக்கு அருளுகிறார். கன்னிமரியாவின் பரிந்துரையின் வழியாக அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு எப்போதும் அவருடைய ஒளியில் நடக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக.
1: ஜூன் 9 செவ்வாயன்று திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பார்சிலோனாவின் புகழ்பெற்ற லூயிஸ் கொம்பானிஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்ற திருவிழிப்பு வழிபாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தினார். அத்திருவிழிப்பு வழிபாட்டில் திருத்தந்தை ஆட்சி அருளுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்பிக்கை, துன்பம், எதிர்நோக்கு மற்றும் மன்னிப்பு குறித்த வலிமையான சான்றுகளை கேட்டோம். வெற்றி, சாதனை அல்லது புகழை விட மேலான ஒன்றை மனித இதயம் எப்போதும் தேடுகிறது என்பதை இவை நமக்கு நினைவூட்டுகின்றன. நாம் முடிவில்லாத ஒன்றிற்காகவே படைக்கப்பட்டுள்ளோம். இந்த உலகத்தின் எந்த ஒரு சாதனையும் நமது ஆழ்ந்த வேட்கையை முழுமையாக தணிக்க முடியாது. எனவே கடவுளை தேடுவதற்கும் நமக்குள் உற்று நோக்குவதற்கும் உலகின் இறைச்சலுக்கு மத்தியில் அமைதி, ஜெபம் மற்றும் நற்செய்திக்கான இடத்தை உருவாக்குவதற்கும் நாம் ஆரோக்கியமான ஒரு தேடலை வளர்த்து கொள்ள வேண்டும். துன்பத்தின் யதார்த்தத்தை பற்றியும், குறிப்பாக பல மனிதர்கள் சுமந்து கொண்டிருக்கும் மறைவான காயங்களை பற்றியும் நாம் சிந்தித்துள்ளோம். மனச்சோர்வு, தனிமை மற்றும் விரக்தி ஆகியவை நமது சமூகங்கள் பெரும்பாலும் மனிதர்கள் மீது தாங்க முடியாத சுமைகளை சுமத்துகின்றன என்பதற்கான அறிகுறிகளாகும். இருள் சூழ்ந்த தருணங்களில் நாம் கைவிடப்பட்டதாக உணரலாம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை ஒரு மாறுபட்ட உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு மனித துன்பத்திற்குள் முழுமையாக நுழைந்து நமது வழியை தம்மீது சுமந்து கொண்டார். இறைவன் நமது காயங்களிலிருந்து வெகு தொலைவில் நிற்பதில்லை. அவர் நம் அருகிலேயே இருந்து நமது கண்ணீரை பகிர்ந்து கொள்கிறார் மற்றும் அவரது அன்பால் நம்மை தாங்குகிறார். இருள் சூழும்போது நாம் மற்றவர்களிடம் இருந்து ஆதரவை தேட வேண்டும். மேலும் கடவுள் மௌனமாக இருப்பதாக தோன்றும் போதும் அவர் உடனிருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். இறுதியாக, மன்னிப்பு என்ற கடினமான பாதையை நாம் கருத்தில் கொண்டுள்ளோம். வன்முறை, அநீதி மற்றும் வேதனையான நினைவுகளை எதிர்கொள்ளும் போது கடவுள் எங்கே இருந்தார் என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். இருப்பினும் கடவுள் மனித குலத்திற்கு சுதந்திரத்தையும் பொறுப்பையும் வழங்கியுள்ளார். கடவுள் நம்மை எத்தகைய அன்பின் வழியில் வாழ அழைத்தாரோ அந்த அன்பின் வழி வாழ தவறும் போதே வன்முறையும் வெறுப்பும் எழுகின்றன. எனவே மன்னிப்பு என்பது உடனடி பதில் அல்ல, மாறாக அது ஒரு பயணம். காயமடைந்த நம் இதயங்களை குணப்படுத்த இறைவனிடம் வேண்டுவதிலும் வெறுப்பை படிப்படியாக இரக்கமாய் மாற்றுவதிலுமே இந்த பயணம் தொடங்குகிறது. மன்னிப்பு என்பது கடந்த காலத்தை அழித்து விடுவதில்லை அல்லது நமது பிழைகளை புறக்கணித்துச் சொல்வதில்லை. ஆனால் அது நம்மை வெறுப்பிலிருந்து விடுவித்து கடவுளோடும் நம்முடனும் ஒப்புரவாக வழிவகுக்கிறது. நம்பிக்கையுடன் நமது பயணத்தை தொடர்வோம். ஜெபத்தில் ஆண்டவரை தேடுவோம். துன்பப்படுபவர்களுக்கு நெருக்கமாக இருப்போம். பொறுமையுடன் மன்னிப்பின் பாதையில் நடப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுள் தனது இரக்கத்தின் வல்லமையையும் தனது பிரசன்னத்தின் எதிர்நோக்கையும் தனது அன்பின் மகிழ்ச்சியையும் புதிதாக கண்டறிய நம்மை அழைக்கிறார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.